தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜரி தகன தஜ்ஜனு தஜனு தத்தினி தத்தினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத.